சக்தி ஹைகன் கங் சக்தி இலாந்தா ரா சக்தி பாய் நனபிகிலான் பந்தா மாமா மச்சா மச்சின் மனாவ் மருக் மப்பாங் சகைன தை அமத்தலைத்தி ஐநைகி ராசக்தி யசிவு லேங்கன தம்னபகிதமக்த